0: அவுதர் சுன்னுல்லாஹி அலைஹி ஸலாமுல்லா ஸலாத்துல் ஃபத்ஹி
1: ஹியா அஃதலல் வரா ஜுக்லென் மகலியன்னென் கலியன்னென் கலியன்னென்
2: மஞ்சி நஞ்சோ மஞ்சி நஞ்சோ
1: ஃபஹ நஹ்னு ஃபி தைஇன் ஷதீதித் தராகுமி
2: அனஸபி